அருண கிரண மணியும் உதயம் அதிலுதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கள் தேடி அழுகும் பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரச மதுர சுமசரங்களெய்து அமிர்த பொழின பிரணய பரிதராக ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவனம் அனுபவம்.

தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் த